0: பட்டே மாலம்மா மல்லைனோ போதும் பொதம்மா மல்லையா போஜேரி மயிலாருலிங்கண்ணா தேவினே போதும் பொறம்மா பரமட தேச ந பரமட தேச நதண்டி தாளாலோ
1: பரமட தேச ந பரமட தேச நதண்டி தாளாலோ
0: மத்தன்லு கதில சிவேளாய மல்லையனோ போதும் பொறம்மா மல்லையா போஜேரி மயிலாருலிங்கண்ணா தேவினே போதும் பொறம்மா.